செம்பல் பாமுன் மிருங்க நூக்கப்பா வியாக்கிரமு நு வியாபாதி.